பிடியாத இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று.

கதை பார்த்துட்டு மறக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத.